சதா சதாய புலனுகாரிநானுக்கராக்கனுகாரிய பாரு ரத்தன் தயா கௌடி சாங்கராச்சாய சாஜோடு சூடு சாங்கமாச்சாய ஜோ சடனா சோ அஸ்தர் கர்மானே ஜோ ஹோவன சோ தூர் பரானே ஷோட் ஜாய தஸ் காசராம கரே சாங் சுஹாய தஸ் பர ஹரே.